0: ஸ்டார் பாண்ட் பர்சன்ட்
1: டாக்டர் சென்ட்ரல் மெக்சிகோ 1615 வரணும்.
2: தேசிய மயிலப்பட்ட
1: கோபினோ 26 15
3: 26 15 கோப்பா 7 ஆஃபர்ஸ்.